வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுர வாசம் புரந்தரதாசர ரஜினி சிந்து பைரவிராக ஆதிதாளதலிதே. வி கோவர்தன் கன்க்ளூட் ஹிஸ் ஹார்மோனியம் ரிசைட்டல் வித் தேவர்நாமா ரிட்டன் பை புரந்தரதாசா. செட் டு சிந்து பைரவிராக ஆதிதாள வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுர வாசம்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அபிஷேக் ரகுராம் அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிவகாம சுந்தரி என்று தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் இடம்பெறுகிறது. ஜெகன்மோகினி ராகம் ரூபகதாளம்.

இனி வேதங்களும் உனது மகிமை உரைத்திடப்போ. பாதி வினையடிந்திடும் பரமகிருபா கடாட்சி, பாதி வினையடிந்திடும் பரமகிருபா கடாட்சி என சோதிக்க வேண மால கிருஷ்ண சோதரி என ஆதரித இதனை தனிபத்தி பபப்ப மக மகரிதனித பரித தரித கபப பரமனி பதாரி பகனிதக பகனிதனை பரிதக பவனிதன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அபிஷேக் ரகுராம் அவர்களின் பாட்டு ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இனி சரவண பவ என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், மத்தியமாவதி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை அபிஷேக் ரகுராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் பிரதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி

0: ஸ்ரீ பார்கவி, மங்கள கேசிகி ராகம், மிஸ்ர சாபுதாளம், முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி.
1: லிசன் டு ஸ்ரீ பார்கவி, எ கம்போசிஷன் ஆஃப் முத்துஸ்வாமி தீட்சிதர் இன் ராக் மங்கள கைசிகி, செட் டு மிஸ்ர சாபுதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
3: இங்கே இன்றைக்கு இடம்பெறுவது பவானி பிரகாஷ் அவர்களின் வீணை இசை. சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்ரீ மகாகணபதே. என் எஸ் ராமச்சந்திரன் இயற்றியது. ஆபோகி ராகம் கண்டசாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: கேட்டுக்கொண்டிருப்பது பவானி பிரகாஷ் அவர்களின் வீணை இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கடைக்கண் வைத்தன்னை ஆளம்மா என்று தொடங்கும் ராமசாமி சிவன் பாடல் பேகடா ராகம் சில சாப்பு தாளம்.

0: திருச்சிகளது வரை பவானி பிரகாஷ் அவர்களின் வீண இசை இடம்பெற கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ வயலின் ரிசைட்டல் பை நாகை ஸ்ரீ ஆர் முரளிதரன். ஹி இஸ் அகாம்பனிட் பை சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் மலைக்கோட்டை ஸ்ரீ ஆர் எம் தீனதயாளு ஆன் த மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடக்கமாக கருணாநிதியே பாபநாசம் சிவன் பாடல் பௌளி ராகம் மிஸ்ர சாப்புத்தாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் கருணாநிதியே பாபநாசம் சிவன்ஸ் காம்போசிஷன் இன் ராக் பௌளி செட் டு மிஸ்ர சாப்புத்தாள்.

இனி ஏமாநிதி சிவோ தியாகராஜர் கீர்த்தனை சஹானா ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ஏமாநிதி சிவோ, செயின்ட் தியாகராஜாஸ் காம்போசிஷன் இன் ராக் சஹானா, செட் டு ரூபக் தாள்.

இனி வா வேலவா கோடீஸ்வர ஐயர் பாடல் தானரூபி ராகம் கண்டச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு வா வேலவா கோடீஸ்வர ஐயர் சாங் இன் ராக் தானரூபி செட் டு கண்டச்சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை. பக்கவாதியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை நாகை ஸ்ரீ ஆர் முரளிதரன். He is accompanied by Salem Shri K. Srinivasan on the Mridangam and Malaikote Shri R. M. Deenadayalu on the Morsing. Ini Kamalambam Bajare, Muthuswami Deekshithar Kriti, Kalyani Ragam, Adi Thalam. Listen now to Kamalambam Bajare, Muthuswami Deekshithar's composition in Rag Kalyani, set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது நாகையார் முரளிதரன் அவர்களின் வயலினிசை. பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a violin recital by Nagai Shri R. Muralidharan. He was accompanied by Salem Shri K. Srinivasan on the Mrudangam and Malaikottai Shri R. M. Deenadayalu on the Morsing. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian music.